0: ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி
1: மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி
0: மாதவ ஹரி மாதவ ஹரி மாதவ கிரிதாரி
1: மாதவ